கொஞ்சலிக்கா முத்தட்டு முலாகாலம் சாதிஷ்டானம் மணிபூரமுனாகலயம் சித்தியாச்சாதாரம் மண்மண்டலம் முப்பத்தாறு முலம் என்பதால் சுஷரீரத்தின் மேல் பீடிச்சுள்ளோருடையும் முஷ்டியும் மையும் மாரணங்களும் மயிரும் சத்ரஜிடையும் கண்ணீர் தோஷமும் கழிகவாதையும் குடிகதிஷ்டியும் பாதாகன்மிஷங்களும்